0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்ட் வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்கி வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க.
1: எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன்.
2: ஏய், நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ?
1: ஏய், யார பாத்திர பொக்க என்ன? நீட்டா கையே.
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு. வெரி ஓல்ட் மேன்.
3: அவ என்ன பாக்குறா? ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷ கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்ப போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடைக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன, காதல்ல பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்.
3: என் ஃப்ரெண்ட் டாக்டர்.
2: ஐ அம் ஸ்டீவா ஃப்ரம் கனடா. ஐ டோன்ட் நோ தமிழ்.
4: ஓ,
2: பாய்சன் அட்டாக்கிங், கலர் சேஞ்சிங், ப்ளீஸ் குவிக் ட்ரீட்மென்ட்.
4: ஓகே, டோன்ட் வரி, ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
5: உங்களுக்கு எதுக்கு பா டிடி?
1: ஒருத்தனே கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
5: இந்த வயசுல எதுக்கு பா ஊரு வம்பு?
1: என்னடா வம்பு? அவன் என் வயச பத்தி பேசிட்டான்டா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் தப்பிட்டேன்.
5: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
4: சார்,
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
2: அம்மா, லுக் ஹியர், லுக் ஹியர், லுக் ஹியர்.
3: தூரமிடா.
2: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர், இது
4: நான்தா. அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில
4: இருந்து. ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: அத்தை கிட்ட எப்படிடா?
2: அத்தையே சொல்லிட்டாங்கல்ல.
3: இல்ல, நீங்க கையிலே போட்டுருங்க.
4: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. கை கால் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் டர்ன்.
3: என்னடா பண்றேன்?
4: பெயினே இல்ல. இல்ல,
3: சுத்தமா பெயின் இல்ல டாக்டர்.
4: தட்ஸ் டாக்டர் கமலி.
3: டேய், ஊசிய குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறாங்க.
6: கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா. ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தன கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம்னு நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து மிருந்து இங்க விளக்கத்தலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வரவன் ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆயிடுச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாடு?
1: ஆஹா
2: தம்பி, நடைய சாத்தணும்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடைய கிட்டு.
1: ஓஹோ,

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்ளோ பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்தவங்க வந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்க தான் போறேன். நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்ளோ பெரிய லெட்டர் இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பிட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேர் பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆள வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்கார்ந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏற வர, என்ன விஷயம் மணி?
3: வாடக, நான் செல்லடா.
6: நீ பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டர் தான வருவ?
5: ஐயே, நான் நம்ம ஊர் சாந்தி தட்டல டிக்கெட் குடுக்குற வேலை தான் செய்வேன்.
3: அட, நான் தான்
0: கொடுத்தேன். பெரி,
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன சூப்பரியா, கொஞ்சம் தீப்பட்டி தான் கொடுங்க. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கேன், பஞ்சத்துல அடிபட்ட பரதேசின்றது இவன் தான் போல் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இது இழுக்க போறீங்களா? எப்படி நான் கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி, நீயா? நீ தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி
6: கொடுத்துட்டானுங்களா?
3: என்ன
0: திடீர்னு
5: சில குதிரைங்க
0: வரைஞ்சிருக்கிற நாய் மாதிரிதான் இருக்கும்.
7: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா?
0: சாச்சா, அதுக்கு இல்ல, நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
7: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: அது
5: எங்க மம்மி தான் சொன்னாங்க.
7: ஓ, ஆண்டி சொல்லிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
2: ஐ அம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு.
7: என் பின் கோட் தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா.
7: ஏய், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவு பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
7: ஐஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது, ஐஎஸ் ஆகிறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கு.
7: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க அங்கே வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி, அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி, போன்ல சிஎம், வெளியா டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என் ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து, சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரை பிடிச்சி தூக்கி நீ இவ்வளவு பெரிய மனுஷன், அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்னை பெருமைப்படுத்திடுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அழ, அவரை பார்த்து நான் அழ, அவரழ நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு.
9: எஸ் ஐயா,
7: வந்திருக்காரா?
9: வர சொன்னாரு.
7: எதுக்கு?
9: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
7: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே.

0: யாரா அவன் கண்ண புத்துறது? ஏய் விடுறா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் ஏய் விடுறியா, ஏய் விடுறா, ஏய்
1: ஏன் பாரதி என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணிய பொத்தி போட்டு அடிக்கிற? யாரு பாத்துருவாங்கன்னா?
2: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனை ஆயிருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துன
1: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்கான?
2: நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டேன்னு கேக்குற நக்கல உனக்கு?
1: இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
2: அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல?
1: ஒன்னே சொல்லப்பா நானு.
2: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
1: இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா?
2: குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? டேய் சொல்றா.
1: இல்ல குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பப்பா?
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி சரி கடிடா, ஒண்ணு இல்ல கடிடா, கடிடாங்கிற நில்டா.

அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு முக்கணி முடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து முடுறியே, என்னோட ஆளோட அழக ர

மாப்பிள்ளா கேக்கும்.

0: என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்ற. ஏன் என்னாச்சு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அத போய் உங்க பிள்ளையாண்ணன் கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு. அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன், எவ்வளவு டார்ச்சர் தாய்க்க முடியும்?
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுறேன்.
0: கட்டுங்கம்மா, உங்களால தான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? ஹாய், மாதவாவுக்கு செல்லாவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர்கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர் கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

0: பெருகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே.
1: வாழ்க்கையில் நடந்த அநியாயம் ரொம்ப மரியாதை. சிட்டிக்குள்ள லாரி வரப்பா தெரியுமில்ல,
2: நடக்காது
1: சரியான பயன்படுத்த சரியா வரும்.
2: மாஃப் கர் தோ, மாஃப் கர் தோ முஜே.
1: அப்படின்னா ஒரு 200 வந்து
2: 1000 ரூபீஸ் சார். சேஞ்ச் நையே
1: பரவால கூட.
2: ஏ தோ ஸ்டேட் கா பைசா ஹை, ஏ ஸ்டேட் கா பைசா ஹை.
1: அப்படின்னா எனக்கு விட்டியா?
2: ஆ இதர் வைன் ஷாப் மே சேஞ்ச் கரேங்க. அந்த பேட
1: யார் யார் யார் யார் நோட்ட வசூல் பண்ண வர மாட்டீங்க. ஏய் மாத்தி குடுத்தா எங்கே போ? போல ரைட், தள்ளி வா தள்ளி வா. வைன் ஷாப் வந்து தெரிய வண்டி நிப்பாட்.
3: ஆ வண்டி நிக்காது.
1: ஏன் என்ன தமிழ் பேசுற?
3: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
1: எல்லா பாஷையும் தெரியுமா? அட பாவி பையல, என்ன ஏமாத்திட்டடா. சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாரும் இல்ல, வண்டி கொஞ்சம் நிறுத்துறா.
3: முடியாது.
1: முடியாதா? டேய் ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
3: ரே சல சங்க அந்துருவேன்.
1: சங்க அந்துருமா?
3: கொஞ்சம் கேக்குறேன்.
2: லஞ்சம் வாங்கறதே நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன், லாரிதான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத்த வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். அம்மா இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா, எங்க பார்த்தாலும்
4: என்ன? இங்க யாரு
1: வசூலா? யோ வசூல் இறங்கிறாயா? வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
4: அப்புறம் சுடுகாட்டுல நிக்கிற?
1: சுடுதாரா? எங்க என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ ஏ கூட்டி போயிரியா? இங்க ஆள் காணா, எங்கடா போன? காலையில அடி ராத்திரி சுடுகாடு. என்ன பண்ணுவேன்?

0: என்னது கையில
1: காப்பி
0: கொண்டா?
1: இந்தாங்க குடி, சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தாங்க குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா?
1: நீ
0: குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க குடுத்தேன்.
0: என்னடா முதல்ல சொல்ல,
1: நீ முதல்ல காக்கல? இல்ல
0: பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க, மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?
2: மதர மதரதா
3: கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான்.
2: தன்னத்தை மதுரை தூக்கிடுச்சு அடக்கார கம்பிடிச்சவனா? இதுக்கு என்ன கிரா?

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நட

0: அடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. ஏ

0: இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்?
1: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மன

தந்தை குழந்தையை மறந்து பிரிந்தவனை வாழ்த்துவதாகாதது. மனைவியை குழந்தையை மறந்து பிரிந்தவனை வாழ்த்து.

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாங்க, உன் வண்டிய கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இது பாரியா, 600 சொல்லியா, கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இது பாரு, 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க, குப்பல அரி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்தது.
0: என்னடா அது, கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கி சவுண்ட் சபை கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்னா பாத்துருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா
0: வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: யாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவளிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்புறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ண.
4: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
5: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
6: ஆஹா ஓஹோ.
5: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல்
4: தானே.
5: சந்தியாவின் கலர் என்ன பிள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்துதானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியா, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ம பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல துடைச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன், கேன் ஐ ஹேவ் எ சீட்? ஓகே, ஐ அம் ஹேவிங் எ சீட். ஏ ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்காம பாரு. பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்ச பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா ட்ரெஸ் பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கான மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி. எம்முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்து ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணி குடியா? எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்றது? குடியா பாப்போம். தண்ணியில கண்டம்னு சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா! ஏண்டா தண்ணீர் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
0: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா?
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏன் எச்சி துப்புறேன்?
0: கைப்படுகிறான். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேன்னா என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா?
0: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா?
2: நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி
0: வெளிநடப்பு செய்யறேன்.

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை

இதழ்

0: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கேயே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கல தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்கிறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம்.
3: போ போ. எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையாத்தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில ஏன் வேலை?
0: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை.
3: உள் வேலைனா
0: ஒண்ணுக்கு போயிட்டு வரலையா? ஒண்ணுக்கு அதுக்கு அங்கதானே போக முடியும், இது மேல போக முடியும்.
3: சரி சரி, விளக்கம் சொல்லாம வேலைக்கு கவனியா.
0: டாய், ஓகே,
4: சூப்பர்.
3: 7,30,000.
0: 7,30,000 ஒரு தரா, 7,30,000 ரெண்டு தரா, 7,30,000 மூணு தரா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கே. ஏய்
3: பிச்சு மணி.
0: என்னப்பா
3: பில்லு யார தரது?
0: வர்றையா.
3: ஏய் பிச்சு மணி
0: வர்றையா. படுத்துறாயா? இவன் வேற.

0: யோ பாடுங்கயா.
1: என்னடா
2: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே
2: ரைட்டு.

அறுக்கும் மன்னிக்க இது ஆள் பொடுக்குது.

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீத்துவீங்க?
0: ஏன்டா சந்தேகத்தை தீக்க? நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்க, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா? சொல்லுங்க.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார, நான் எந்திரிச்சு போ.

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்த மட்டும் தரமாட்டேங்கிறா.
1: ஒருத்த மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ண.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் எண்ணெய், ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுலயும் இந்த புறம்புக்கு ஜிம்மிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடைய ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றது விட கஷ்டமான காரியம்டா. அதனால பிளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு கூடடா.
2: நீங்க என்ன இவங்கிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
3: சக்தியோட மச்சான்
1: என்ன?
2: இப்ப நீ பணம் தர போறே இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா?
4: சக்தி சக்தி
1: சக்தி
4: சக்தி
1: சக்தி
3: இந்தாங்க.
1: அங்க அங்க

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீ உண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில்

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மரம் போ

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசன்? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரேன் தெரியுமில்ல? தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தி எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: ஏ மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டேய், டீ போடுறதுக்கு வந்தாரமா? நீ தான் டீய போட சொல்லிட்டு மதுரையை பார்க்க போயிட்டு இல்ல? மதுரைக்காரன் தான் ஏன் பார்க்க போனேன்? மதுரைக்கேமா போயிட்டேன். போடு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்த இரு, போடுறேன். ஏய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு இன்னமா டீ போடல? யோ, முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நில்லு. ஜீனிய போட்டு உன்ன போற, பாலை போட்டு உன்ன வர்ற, டிக்காசை போட்டு உன்ன போற, சைரையும் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க? உங்க மரியாதை கட்டுப்போம். சரி குடிய. ஆமா, சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தாப்படி. பல்லு,
2: நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டே, கஸ்டமர் கோஸ்ட் போயிருப்பான்.
0: அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன்.
2: இத பாரு, என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்ப உடைச்சிருவான்.
0: என்னப்பா டீ யார் மாதிரி பேசுறான்?
2: நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த டீ என்ன பண்ண போற?
0: என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு.
2: நீ குடிச்சிரு.
0: ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு.
2: நான் சம்பளத்துல 2 ரூபாய் கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட?
0: இல்லப்பா, எனக்குன்னு போட்டுதா கொஞ்சம் பெசலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய்
2: கூடிடா.
0: நான் என்ன இடிச்ச வாயனா?
2: குடிச்சிட்டியா? கீழே ஊத்தனே இல்ல, இது கெட்டுருவா.
0: எனக்கு இது வேணும். என்ன வேணும்?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: என்ன
1: தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கியா?
0: எப்பமா?
1: நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்க கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர் பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனாங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம் நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டாக்கு ரவின்னு பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்ப இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: அன்னையில இருந்துதான் ஏடிஎம் மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவி பான் ரவின்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா, அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திரடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்க ஜீன்ஸ் வராங்க, கேட்டா பேஷன் ரானுங்க. புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
2: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குல நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல.
0: டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் வந்து அடி வாங்கினா ஏட்டையாவை காண்டி என்ன செய்வே? நீ
1: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிறான்.
0: நல்ல வேண்டாடி, அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
1: பிரச்சனை
0: தொழில
3: கத்துக்கிறவங்க எச்சிக்கிற ஏகாம்பரம் நினைச்சியா? என்கவுண்டர் ஏகாம்பரம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா
4: ஏ
3: என்ன
0: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர கால கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அந்த ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாட்டுகிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வவுசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேசடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான்.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்ணுறது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில் வைக்கலாம்னு அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போகிறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமாக தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்கே கொடுத்துருக்குற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு
1: கிளம்புறேன். உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: அதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் இருப்பதை
1: என்ன பாருது நேத்து வர சொல்லி சொல்லி விட்டான்ல ஏன் வரல
0: சொல்லி விட்டியா சொல்லி விட்டுருந்தா எல்லாம் என்ன வந்து இருப்பா
1: என்னவா வந்து நிப்ப
0: எல்லாம் என்ன வந்து இருப்பேன்
1: ஏ நீ செவிடா
0: ஐயோ
1: பின்ன காது கேட்காட்டிதான்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப நான் என்னனா நீ என்ன வந்து நிப்ப
0: இல்லப்பா சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா சொல் பேச்சு கேளாமை அயோக்கியத்தனம் மொள்ள மாறித்தனம்
0: இல்ல ராசா
1: மண்ட கர்வம்
0: சத்தியமா கிடையாது
1: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு செய்யற
0: நீதான்
1: கைய காலா நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே

0: ஏண்டா அரியானா லாட்டி அடிச்சிருக்க, பணம் வாங்குறக்கு அரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே குடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணுறாங்க.
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல
2: சிங்காரம், அவசரமா ஒன்னதாம தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு?
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்.
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா
1: என்னங்க
3: என்ன விஷயம் சொல்லுங்க?
0: அடியே, லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி.
3: ஐயோ, கடவுள் கண்ண திறந்துட்டாருங்க.
0: கடவுள் கண்ண திறக்கலடி, அரியானா லாட்டரி சீட் கண்ண திறந்துருச்சுடி.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண
0: போறீங்க? கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர்
1: என்ன
0: விளையாடு வாங்கி
1: என்ன பண்ண போறீங்க?
0: என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
0: பிச்சைக்கார நாய், கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உடுது? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
3: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
3: வீட்டுக்குள்ளது
0: அதுக்குள்ளதான் சொரிய வச்சியா?
3: ஆமாங்க, அது எங்க எங்க அந்த பொட்டி?
0: ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னி அடச்சே கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாடி. இது பாவம் பையன்.
3: ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா! ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

மூட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போட்டா வேணா தப்பு நான் தப்பா ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

ஏண்டா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா? அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே ப

0: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
1: அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
0: இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களாண்ணே?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாயே.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே? அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம்.

ஜீவக்கும் தாழாது செவ்விதழ் துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவர். வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க சாப்பிடும் போது என்ன நினைச்சு பார்த்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி
2: கேப்ப. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிருங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: உடைக்கிறதுக்கு வக்கி இல்ல, இது கோபம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: வேற வாசம் அடிக்குது.

0: பொண்ணு வர
1: சொல்லுங்க
2: உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியாடா?
1: இல்லையே மச்சா, இல்லையே.
0: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: மாயண்ணாக
2: மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
2: மாமா மின்னலு.
3: காபி,
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கமா? ஓகே எடுத்துக்கடா. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள, அவன ஒருத்தர பாத்துக்க.
1: ஓங்க, நான் இவ்வளவு நேரமா அப்பா மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
2: சாச்சு விட்டா.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்திட ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா?
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல
2: போறேன்?
1: பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீடா மரச போட்டு அலட்டிக்காத.

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவுன்னு பேர் வச்சான், அதானே கலைக்க
0: போற?
1: சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே இவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் அதானே?
0: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது? செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்ல. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே உள்ளனா, சரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா? இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா,
3: டக்குனு புதுசா கலாய்க்க நானே வாசுவா?
0: தெரியுதா, இப்ப தெரியுதா? ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்கோ எங்காத்து காப்பிய குடிச்சுட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்கோ.
0: பாத்தியா, கலாயிருங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தா இவன் தான் என்ன கலாய்ச்ச மாதிரி ஆகும். ஐ எம் ஹெல்ப்லெஸ்.
4: ஞானா அப்பா, ஞானா சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போவ போது மானம் டேய்.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலா நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
3: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாதி, கதவை
3: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துச்சேன்.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போது நான் எதுக்கா உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன,
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சதை ஏன் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க?
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே. அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமா ஆமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
4: இது மனோ வீடு தானே?
3: ஆமாங்க.
4: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யறாரு.
4: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
4: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யார் வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி
0: சாப்பிடுறா?
3: இருக்கட்டும்,
0: லாடோ.
3: அப்புறம் அப்புறம்
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீ? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமா பேட்டை எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: தரிகிறதம் தரிகிறதம்
1: அடி பாவி, ஏன் இப்படி செஞ்ச?
2: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
1: பேச்சுல ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உரி விடுறதா?
2: அதுக்காக அழகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது வெக்கமா இல்ல? எருமை எருமை
1: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்ப தெரியுமா?
2: என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள.
1: போ போ, அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு போ, பாத்துக்கு வா.
2: ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
1: சரி, நீ இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. உடனே என்ன
2: பண்ற? சும்மா கத்தாத.
1: கத்தாம நீ இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூங்கும்போது நான் உருவி நீ டவுசர் போட்டு என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க.
2: நான் நான் டவுசர் எடுத்து
1: என்ன என்ன என்ன நடந்து பார்க்க முடியதா?
2: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன்.
1: ஈஸ்வரா,
2: அப்புறம் பேச நான் நாக்கு இருக்காது.
1: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
2: தெரியுதுல்ல,
1: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் மாப்பிள, நல்லா இருக்கீங்களா?
2: ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனையமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: என்னடா திங்கிற
2: திங்கிறனா பம்மரையா?
0: எதுக்குடா?
2: நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு, அதுக்கு தான்.
0: யாரா
2: யாரா என்ன ஐயா, பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா, இந்த வாரம் பாத்தீங்களா, இவன் கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா.
3: என்ன ஐயா? வணக்கம் ஐயா.
2: ஆமா, பொண்ணு எங்க இருக்கு?
3: உனக்கு என்ன கண்ணு போட்டையா? ஒண்ணுக்கு ரெண்டு நிக்கல.
2: ஏண்டா இந்த பொண்ணு வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு?
3: நாங்க என்ன இழிச்சா வேணா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் பண்ண கூட்டு வர்றதுக்கு பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பாரு, இது கூட தெரியாம இருக்கேன்.
2: என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமுள்ள ஐயா. இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்க.
0: நாம பொண்ணை தேடி போக கூடாதுரா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும், புரியுதா?
2: ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய எம்சியாவில இருக்கு.

சகடமேளம் கொட்டட்டா, கழுத்தில தாலி கட்டட்டா, ஜாம் ஜாம் விருந்து பாட்டு கச்சேரி நாட்டியம் எல்லாம் வைக்கட்டா, கடகடமேளம் கொட்டட்டா.

0: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: ஏய் ஆஷ்ரம் அட்டெண்டர் வராண்டி, ஏய் டிராமா ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நல்லா தானே போய்கிட்டு இருக்கு.
3: அத்தி அச்சோ, நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குடிச்சிடாதே, நான் பாறையில எல்லாம் ஏறி வரணும்.
0: நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை, நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தி அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஏண்ட சொல்ல, நான்
3: தீர்த்திக்கிறேன். காப்பாத்தவன் இடத்துல காணா போச்சிருக்கமே. அப்படியே பேக்ல எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. தைரியமான பொண்ணுமா. ஐயோ யாரு பத்த பிள்ளையோ, காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. ஆமா, ஏன் சூசைட் பிளீஸ்? காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்க என்ன மாதிரி?
1: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
3: ஆமா, அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
1: இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
3: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
1: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நான் அதை நினைச்சுதான் ஆகிற முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
0: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
1: அஞ்சலி.
0: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப.
3: வணக்கம் சுப்பு.
4: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
3: சாட்டா கூப்பிடுற, அது பொறுக்கலையா உங்களுக்கு? சரி,
4: அப்படின்னா
3: நீ ஜாயிண்ட்.
4: யார்மானே? என்னடா யாருன்னு கேட்டா
3: அழுகாம என்னையா பண்ண? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்னையா பண்ண முடியும்?
4: விவரம் கேட்டா அதை சொல்லு, விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்டா அதட்ட?
3: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
4: வெளியில வந்துருச்சுல, விஷயத்த சொல்லு.
3: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வ அதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
4: எங்கம்மா நடந்தது?
3: ரோட்லதான்.
4: நான் இடத்த கேட்டேன்.
3: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்கு நடக்கும்.
4: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பரையும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
3: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
4: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு போன?
3: நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
4: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன்?
3: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? பாங்க மனசு அணிங்க.
4: ரெண்டு ஒரே நேரத்தில் தானே நடந்திருக்கு.
3: ஓட்டு பொழுதுட்டு போயிருவேன். ஆமா, நான் வந்து அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன
1: பாப்போம்.
4: போகலையா?
5: பொண்ணோட
4: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்து.
5: என்ன பேர் என்னமா?
1: அஞ்சலி.
5: சரி, பாத்து சேர்த்துங்க.
4: சரி,
5: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
3: யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரு. நீ ஏயா என்ன இவ்வளவு உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
4: இது வர்றா. இன்னும் அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்ல, நான் சேர்த்துக்கிறேன்.
3: ஆஹா, எந்த வேன் நம்பரை தருவேன் நான்?
4: ஏய் ஏய் ஏய், ஐயய்யே, இருமா இருமா இருமா இருமா. ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சிட, இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
3: இன்னைக்கு பூரா வடமாட்டான் போட்டு இருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே.
4: வேன் நம்பர் தெரிஞ்சுதா
3: இல்ல?

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இல்லன்னா ரெண்டு பேர்ல காட்டுற, நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க?
3: நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீ.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி போயிட்டா
4: டாக்டர்.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி, பேராண்டி.
2: ஏய் டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணகிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ணு ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிற டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்க்கண்ண திறந்துட்டேன், நானும் திறந்துட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
6: சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமா பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கேன்.
4: மகன் திறந்துட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்பு தோல் கலப்புங்க.
2: எஸ்

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும்? அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே?
2: அவ முகத்தை நான் பாக்கல, அத போய் லவ் கிவன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
1: கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே?
0: முகத்தை பாக்கலையா? அங்க சங்கே வலிக்குது.
2: அப்படா
0: எவ
3: இந்த பழக்கம்
0: இவளா? என்ன தொங்கிருச்சு எப்பா? பொண்ணுகளோட மனசால சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா? எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம், போமா? அப்பா பிரேட் ஆயிருச்சு, வா போலாம். நீ வந்தா கொல
1: பண்ணிடுவேன்.
0: என்ன வெறித்தனமான உங்களுக்கு தெரியுதா?
3: பார்த்ததே இல்லையே. யார் இவரு?
0: யார் இவருங்கிற உடஞ்ச செவரு மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. ஒரு பஸ்
3: ரெண்டு ரூபாயா?
4: இருக்கு ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
3: தங்கச்சி
0: பாத்தியா, ரெட்ட பொண்ணு, டபுள் ஆக்சன், உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கே ரெண்டு பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம், அவங்க அக்கா நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம், சொல்ற, ஓகே? அப்பாடா, புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு.

ஜூட்டுக்குன்னா அண்டர் கட்டுல தண்டர் கொண்டர் அண்டர் வந்தர் ஜூட்டுக்குன்னா அந்த சூட்டுக்குன்னா வந்தர் ஜூட்டுக்கு.

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்காக இருந்தால் பெட்டராக இருக்குமே பாய்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க.
1: என்னடி ஒப்பாரி கூட குத்து பாட்டில் தான் வைக்கணுமாடா?
0: வெல் யூ நோ த ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சர்ரா.

இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது.

0: வித்து போயிட்டான் பாத்தியா. நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையறா. பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை நலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்குச்சு. போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட். அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நேத்து உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன்.
0: ஓடா, நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீயை நாய்க்கு ஊத்து.
3: நாயர், கேன்சல்.
4: டேய் மனோ, காலையிலயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ள வரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
4: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலான தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21, 12th அவென்யூ, அசோக் நகர்.
0: இந்த பின்கோட விட்டுட்டியாடா?
4: 600083.
0: எனக்கு
4: வரப்போற பொண்டாட்டி பத்தி இது கூட தெரிஞ்சு
0: கூடாதா?
4: ஆமாண்டா, நேத்து சாயந்தரம் தான் எனக்கு சத்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா?
4: எனக்கு நேத்து தானே தெரிஞ்சது, எனக்கு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் இதாண்டா.
0: இருந்தாலும்
1: காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தாண்டா கிடைச்சிருக்க.
0: அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு.
4: அப்படியா?
0: ஆமா.
5: என்ன
0: தெரியாம பட்டுருச்சு?
5: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: என்ன மாப்ள ஆளையும் காணும் பேரையும் காணும் வேலைக்கு வர காணும்
1: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அதனால வர முடியல
0: அப்படியா இந்தப்பா சர்வர மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்கா
2: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க யார் தாண்டா தருவீங்க
0: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான் வாவா டேபிள் தொட சீக்கிரம் வா இலைய போடுவா
2: வேற ஏதாவது வேணுமாப்பா
3: வேண்டாம்ப்பா சாப்பிட்டதே போதும் வாங்கக்கா எப்படி இருக்கீங்க
4: நல்லா இருக்கேன் தம்பி
0: யாரு
3: என் பெரியமா பொண்ணு வணக்கங்க
4: வணக்கங்க
5: சர்வர் அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளோட சேர்த்துக்க
2: சரி சரி உட்காருங்க உட்காருங்க
1: சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க
3: தம்பி அண்ணன் இருக்கும் போது
2: இருத்தியா இவங்க பிள்ளை அவங்க கூட சேர்க்கணுமா
6: ஆமா மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன் போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்க சமாளிப்போம் சர்வர் பாய வேமா
2: என்ன வேணா
6: இலைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம்
2: நாங்க அதை தாயா கேக்குது என்ன வேணா
6: ஒரே ஒரு காப்பி வேணும்
2: ஒரு காப்பி
6: ஆமா ஓ காப்பின்னு சொன்னோம்ல மறுபடியும் இலைய போட்டு போற ஊத்தியா நக்க போறோம் எடுத்துட்டு போயா
2: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி
6: சாப்பிடறதுல இந்த அழுத்தத்துல எப்படி சாப்பிட முடியும்
2: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற நாளத்த கூடாதா குடுக்கறத குடிச்சிட்டு போயா
6: நடைமுறையே சரியில்லையே திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க
2: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
6: ஆயிட்டேன் என்ன வியாபாரம் பண்ற
2: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா
6: பெரிய பெரிய பிசினஸ் என்ன பிசினஸ் யா
2: அது வந்து பல பல பிசினஸ் பா
6: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா
2: காத்து இந்த அவன் பில்லு
7: அட பாவி தெரிஞ்சவன் அவன் பில்ல என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்
6: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா அவன் புள்ள நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம் என்ன கையில சேர்த்து என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஒரு ஊருக்கு அறிஞர் நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நான் பிள்ளைக்கு ஒரு மனுஷன் மூஞ்சில முடிக்க முடியுமா தெரியாம டொச்சா அறிவே இல்லப்பா உனக்கு 1573
8: ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா
6: ஏமாத்திரியா அம்மன் ஜல்லி வாங்க முடியாது என்கிட்ட உன்னால
8: தர முடியாது
6: முடியாது
8: தர முடியாது
6: முடியாதுடா
8: அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லணும்
6: இங்க என்ன கேட்க போற
8: கேக்குறேன் பாரு இது என்ன
6: உளுந்தவர
8: இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ
6: இந்த பாரு உனக்கு சேட்டு அதிகமாயி போச்சியா இதுல ஓட்ட போட்டா என்ன போடாட்டி என்னையா இது ஒரு கேள்வியாச்சா இதுக்கு அவனுக்கு பதில் சொல்லுவாங்க
8: பதில் சொல்ல முடியுமா முடியாதா இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேட்பேன்
6: வேணாம் ஐயா வேணாம் ஐயோ இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாங்க இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது போ
8: சம்பாதிக்கிற மாவர கட்டைய பாரு
6: உண்மைதாயா பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க இருக்கட்டும் ஆமா மதுரை பக்கம்ல வர்றது உண்டா
8: இதுவரைக்கும் இல்ல இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்
6: நேர்த்தி கடை எல்லாம் இருக்கா வா வா வா மொத்த கடனையும் கழிக்கிறேன் இதாச்சும் சின்ன குச்சி எங்க ஊர்ல உழக்கே இருக்குடி
8: உங்க ஊர்ல உலக்கையெல்லாம் இருக்குதா இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு
6: அட பாவி தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு
4: காப்பி காப்பியா காப்பி.

0: குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன், வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து மூட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வெளிய வர
2: மாட்டேங்கிறான். சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளிவடியா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
3: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
2: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப்
1: ஆகிறான். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. ஆமா போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை போடுறது.
1: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல,
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
3: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சான்.
3: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
3: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபா போட்டல.
3: ஐயா, 10 ரூபாய போட்டு விட்டு என்ன 600 ரூபா போட சொல்லி அடிக்கி?
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற.
3: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில், தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
3: நாங்க ஏண்டா நடுச்சாம்பத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடிங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
4: எவன் ரத்த கைக்கு சாவது?
3: யாரா அவன்?
4: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
3: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையனை எழுப்பிடலாமா?
3: ஆமாங்க, பாவம். யாரு பத்த பிள்ளை தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கிளவன்ட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்லையா
3: குடும்பமே? வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை போங்க போங்க போங்க.
3: எல்லாத்தையும்
1: எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலயா?
3: எங்கிட்ட போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த மாதிரி 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
3: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசை குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சான், ரத்தம் கக்கி சாவே.
3: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவே. குடு.
1: போமாட்டேன்.
3: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறடே.
1: உசார் பத்திரி ரைடு, வாட்சா பத்திரி சி.
3: இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
3: ஏய், நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ அம் எஸ் பேக்கா. ஐயோ
3: ஏய், என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: இஃப்தாருமா? எல்லாம் நீ சாப்பிடுறதுதான் ரெடி பண்ணு. சந்தோஷமா நிறைய சாப்பிடு.
1: போடுங்க போடுங்க. ஆண்டி,
0: என்னமா?
1: ஒரு உண்மையை சொல்லட்டுமா?
0: சொல்லுமா.
1: இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனு சொன்னா கூட நான் ஹாப்பியா செத்துருவேன்.
2: பாத்தியா, கடவுள் அவ முடிவு அவ வாயில சொல்ல வைக்கிறான்.
3: என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா.
2: தாறுமாறுன்னா?
1: ஆண்டி, இன்னும் போடுங்க.
0: போடுற
1: சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்.
4: அம்மா, வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா?
1: என்ன நடக்கலாம்?
2: அடுங்கப்பா அடுங்கப்பா, கை கழுவுமா?
3: வாமா.
1: சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன்.
2: அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏட்டையா?
3: என்னப்பா? இவ ஒருத்த அமுக்கிற இடத்துலயே அமுக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா.
3: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகிறீங்க?
3: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
3: சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
3: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
3: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
3: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
3: அதான் உன் கூட ஒருத்தர் மருதமலை மருதமலை திடீரானே, அவன் தான் வாடகை எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கான், உனக்கு தெரியாதா?
1: அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா?

0: நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா.
0: முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்கள மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபா கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறேன்ல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்த பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே தான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்ப தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏண்டா பல்புக்கு பறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? ஏய் எனக்கு அவன போயா.
1: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா அவரு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: ஊட்டி விடுறியா? எந்திரமா, எந்திர.
1: சாப்பிட மாட்டேங்க நானே.
0: ஐயோக்கிய பயலே, ச, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவு தானே? நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட்டா.
3: தேங்க் யூ சார்.
1: எஸ் கே.
4: எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
3: அவ இப்ப எங்கடா போனா?
4: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா?
3: மிஸ் பண்ணிட்டேன்டா.
5: டேய், டென்ஷன் ஆகாதடா, முத தடவை லவ் பண்றேன் அப்படிதான் இருக்கும்.
3: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
5: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவள பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா.

ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு

0: என்னடா கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்டா?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோடனே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்களாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்களாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடுங்களா? எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துற போக போறான். தங்கச்சியும் கூட்டி கொண்டே விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
3: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல விடுறா பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறே, மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்கர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போனாரே உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு? எடுங்க
3: சுமாரியா, ஆத்தா வையல்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா? நான் உன்ட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துற மூக்கு குத்துற டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: பம்பு
3: பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
1: ஆமா, இவர் வளம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
1: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
1: அதெல்லாம் மாதமார்க்கு டக் பேக்கு. இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
1: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
3: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது ஆத்தா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
1: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு?
1: என்னது, டாடாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம்.
1: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
1: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும்

0: நினைக்குதானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: இங்க சௌமியா காணோம், இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வடப்ப.
0: நமஸ்கார் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்க எல்லாம் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளியை பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கி வரேன்.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒன்னு சேருதுங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ
1: இன்னையும் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டே, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி
0: சாப்பிட்டு
2: வரேன்.
4: என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம்
4: யார் இந்த பஃபூன்? கர்நாடக சங்கீதமே வரும், நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுன.
1: குருநாதா என் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி கொடுங்க போதும்.
4: இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி.
1: இருக்கு அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற.

0: நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் போடுங்க.
1: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
0: ஏன்டா வேணாங்கிற?
1: அதை ஏன் கேக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கூட வந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அம்மையை நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
1: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
0: டேய், பொறாமப்படாதடா. இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
1: கண்ணு போடாதீங்கடா.
2: என்ன சொல்லிட்டா கண்ணு போட மாட்டாச்சு. என்னடா பாரு,
1: ஏய், நான் உஷா ஒர்க் அவுட் ஆயிட்ட போல தெரியுது.
2: ஆமாடா,
0: நீ பஸ்ஸியும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அது எப்படி அவ்வளவு கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு
1: சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா. நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ்.

முட்டி சத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா பண்ண தப்பு நான் தப்பா ஒத்துக்கின பண்ண வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.